சௌகரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். இன்று இந்த மதிய நேர வேளையில் என்னுடைய விருப்பத்தில் இன்று முத்துராமன் நடித்த படத்திலிருந்து சில பாடல்கள் வழங்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சொந்தங்கள் அனைவரும் பாடலை உற்சாகமாக கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நல்லி பரசுராமன். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1 மணி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சூப்பரான பாடல், தொடர்ந்து பாடலை வரும் உங்களுடைய கருத்தை நம்ம வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிடுங்கள். மகிழ்ச்சியோடு பாடலை கேட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இதோ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல், அனைத்து பாடலையும் பிடிக்கும், இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப மென்மையான பாடல், எல்லாமே அப்படி தான் இருக்கும். பாருங்கள்.

0: Remember what happened to her.
1: கணவன் கீழ்த்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.
0: Yes, always yours, sincere.

பாடலை கேட்டு பதிவு கொடுத்த. அத்தனை நல்ல உலகம் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள்.

சௌரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 7:55. திரை காணும் நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நல்லநிச்சி பரசுராமன். நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் விருப்பமான பாடலை குரல் பதிவாக பதிவிட்டு கேளுங்கள். வீட்டில் முதல் பாடலாக விவசாய படத்திலிருந்து TMS குரலில் மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் இதோ ஒலிக்கும் பாடல்.

வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து

கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய், கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய், கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய், கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய். பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, உழைத்தால் பெருகாதோ

பல வண்ணக் கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக் கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் என்றும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும்

ஒழித்த ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. விவசாயி படத்துலேருந்து டிஎம்எஸ் குரல் பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. பாடல் கேட்டாரா இல்லைன்னு தெரியல. நேற்று அடுத்த பாடலாக

நீட்டில் அடுத்த பாடலாக விஷ்ணு படத்திலிருந்து சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி தான் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இன்று சண்டே அல்லவா, அதனால் ஒரு முட்டை பரோட்டா பாடல் கேட்கிறார். ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலாக.

விஷ்ணு படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி நண்பர் விருப்பத்தில் ஒலித்தது. பாடலை கேட்டு நன்றி பதிவு கொடுத்துக்கிறாங்க. நன்றி ஐயா, அதை அழைச்சிக்கிற பதிலாம் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பரான பாடல். நிகழ்ச்சியோடு போய் இணைந்திருங்க. இருக்கிற அடுத்த பாடலாக

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாசம் மலர் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம்

0: திரைக்கான விஷயத்தில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது,
1: ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்.
0: பாசமலர் படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல், பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ராமாபுரம் அனுஷா சகோதரி விருப்பமாக ஒலித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெருவு. நன்றி, பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க, அழகான சிக்கர் பதிவும் கொடுத்துக்கிறாங்க. பரசுராமன் தனலட்சுமி ஐயாவுக்கு பாடலை வழங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெருவுக்கு நன்றி. நீச்சல் அடுத்த பாடல்

கீதாஞ்சலி படத்திலேருந்து சோழச்சேரி தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான இது இந்த இரவனாய் இன்பமான இரவு நேரத்தில் ஒரு மென்மையான பாடல், செவிக்கு விருந்தான பாடல். இந்த பாடல் இதோ ஒலிக்கும் பாடல், தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது, ரொம்ப ரொம்ப மென்மையான பாடல். கீஜாந்தலி படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சோலச்சேரியிலேருந்து தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒலித்தது. நான் விரும்பிய பாடலை வழங்கினதுக்கு நன்றி சொல்கிறாங்க. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. எல்லாருமே பதிவு குத்திருங்க பாடலை கேட்டு. அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான பாடல் அல்லவா, எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாடல். அதுவும் இரவு நேரத்தில் கேட்பதுக்கு இன்னும் செவிக்கு விருந்தான பாடல். நன்றி. நீஸ்ட் அடுத்த பாடல்.

ஒரு அற்புதமான பாடல். அடுத்த பாடல் கூட 10 மாத பந்தம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பமாக ஒழிக்கப்படுது. சூப்பரான பாடல் இதோ.

ஒழித்த ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. 10 மாத பந்தம் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. என் பாடலை நான் விரும்பி கேட்ட பாடலை வழங்குறதுக்கு நன்றி சொல்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்டு நன்றி பதிவு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. நீச்சல் அடுத்த பாடல்.

காதல் பரிசு ஒரு அற்புதமான, மனதுக்கு சுகமான சோக பாடலாக இருந்தாலும் ஒரு அருமையான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சங்கர் சகோதரர் விருப்பமாக, சூப்பரான பாடல் ஐயா, ரொம்ப நல்ல பாடல், நன்றி, ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்த பாடல்.

படித்தால் மட்டும் போதுமா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். சென்னை அகிலா சேதர் விருப்பமாக, சகோதரி விருப்பமாக, சூப்பரான பாடல். இதோ சகோதரி.

திரைக்கான நியூஸில் ஒரு அற்புதமான பாடல் ஒலித்தது. படித்தால் மட்டும் போதுமா? படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அகிலா சிதர் சகோதரி விருப்பமாக ஒலித்தது. பாடலை கேட்டு நன்றி பதிவு கொடுத்துக்கிறாங்க. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெரிவிக்கும். நன்றி. நேற்று அடுத்த

திரைக்கனவீசில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது, ரொம்ப மென்மையான பாடல், நெஞ்சில் ஒரு ஆலய படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடத்திலிருந்து திருப்பூர் சுந்தரி சகோதரி விரும்பமாக ஒலித்தது. ரொம்ப நன்றிம்மா, அருமையான பாடல் தெரிவித்து பாடலை கேட்டு பதிவு கொடுத்துக்கிறாங்க, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நன்றிம்மா, இந்த அற்புதமான பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நேற்று அடுத்த பாடலாக

மியூசிக்கல் அடுத்த பாடலாக ரெட்டியார்பேட்டையிலேருந்து கீதா குமார் விருப்பமாக விசுவாசம் படத்துலேருந்து ஒரு இதுவும் ஒரு சூப்பரான பாடல் தான். அதாவது பாசங்காட்டத்தில் இந்த பாடல் மிஞ்ச முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாடல் குழந்தைங்க மேலே.

விஸ்வாசம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டிலேருந்து கீதா குமார், ரொம்ப ரொம்ப நன்றி மாறு, அருமையான பாடல் தேர்வுக்கு ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு பரசுராம ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

விவசாய படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். சென்னை மோகன்ரங்கன் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் இதோ ஒலிக்கும் பாடல், அருமையான பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. விவசாயி படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அவங்க இருக்கிற பத்மாவதி அம்மா ஐயா விருப்பத்தில் ஒலித்தது. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துக்கிறார். பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சி சொல்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், மிகச் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு சேலம் மாவட்டம் அறிவுரமங்கை. நன்றி தம்பி. பாடலும் பதிவிட்டுகிறார். நீச்சல் அடுத்த பாடலாக சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில். இதுவும் ஒரு சூப்பரான பாடல் தான். பாடலை பத்மாவதி ஐயா பத்மாவதி அம்மா பாடலை தொடர்ந்து சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா பாடல்.

எத்தனை நீச்சியர் படத்துலேருந்து ஒரு சூப்பரான படம் ஒழித்தது. சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சி சொல்கிறாங்க. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தெரிவிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நீச்சல் அடுத்த பாடலாக சென்னை நகர்நூறு கண்ணனையா விருப்பத்தில் கண்ணில் தெரியும் கதைகள் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். இதோ என்னுடைய நண்பர் கண்ணன் விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கான நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. கண்ணில் தெரியும் கதைகள் படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் நங்கனூர் கண்ணனையா விருப்பத்தில் ஒழித்தது. ஆனால் அவர் தான் பாடல் கேட்கணும். நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

0: நியூஸில் அடுத்த பாடலாக கவிதா படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், பாடலை விரும்பி கேட்டது தேனி மாவட்டம் பிஎஸ் ராஜனி ஐயா விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல் கவிதா படத்திலிருந்து. இந்த பாட்டை வந்து பாலையா பாடுவார். படத்தில்
1: இந்த உடம்புக்கு சம்பந்தமா
2: இருக்காது தெரியாது.
1: அப்போ டான்ஸ் சாணி மதிக்கிறதா? மதிப்போம் சாணி மதிப்போம் சாணி கொண்டாடுறேன்.

திரைக்கான விஷயத்தில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. கவிதா படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல், பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் பிஎஸ் ராகினி ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றியில் ஐயா, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்த பாடலாக

நேற்று அடுத்த பாடலாக ஓடும் நதி படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல், கரூர் வளர்மதி நித்திய ஆனந்தம் சகோதரி விருப்பமாக. இதுவும் ஒரு கேட்காத பாடல். ஓடும் நதி படத்திலேருந்து இதோ பாடல் சகோதரி விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல், ஓடும் நதி படத்துலேருந்து, கரூர் வளர்மதி நித்யானந்தம் சகோதரி சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றிம்மா. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு மிக்க நன்றிகளானா அப்படின்னு நினைக்கிறாங்க. நன்றிம்மா. இந்த பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அபூர்வ ராகம் படத்துலேருந்து

அபூர்வ ராகம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் விஜயரசகுமார் விருப்பமாக ஒரு அற்புதமான பாடல். பாடலை கேட்டு பதியம் கொடுத்துக்கிறாங்க சகோதரி. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினதுக்கு பரசுராம அண்ணாவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீச்சல் அடுத்த பாடலாக குங்கி படத்திலிருந்து சேலம் மாவட்டம் அறிவிழமங்கை விருப்பமாக ஒலிக்கும் பாடல்.

கும்பி கும்பி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் அறிவழகு மக்கள் விருப்பமாக ஒழித்தது. நன்றி தம்பி, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பற்றி பாடலை கேட்டு பதியம் கொடுத்துக்கிறார். என்னுடைய விரும்ப பாடலை வழங்கினதுக்கு நன்றிகள் அண்ணா அப்படின்னு சொல்கிறார். நன்றி நன்றி நன்றி தம்பி. இந்த பாடலை கேட்டு பதிய கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏற்றில் நிறைவாக ஜென்டில்மேன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடல் சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக இதோ ஒலிக்கும் பாடல்.

திரை கணேஷில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. நேர்கள் விரும்பி கேட்ட பாடல், நிறைவாக ஒலித்த பாடல், ஜென்டில்மேன் படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்தில் சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒலித்தது. தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாடலை கேட்டு பதிவுவிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வார்த்தைகள். நிகழ்ச்சியில் என்னுடைய விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல். இந்த இரவு நேரத்தில் இந்த பாடலை கேட்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். கேட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப மென்மையான பாடல், நம்மளே மயக்க வைக்கும் பாடல். காதலிக்க நேரமில்லை படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல்.

ஒலித்த ஒரு சூப்பரான பாடல் இந்த இன்பமான இரவு நேரத்தில். காதலிக்க நேரம் இல்லை படத்திலேருந்து செவிக்கு விருந்தான ஒரு மென்மையான பாடல் ஒலித்தது என்னுடைய விருப்பத்தில். நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் ஊட்டி வரை ஒரு படத்திலேருந்து ஒரு தூளலால் இசையில் ஒரு சூப்பரான பாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க பாடல். இதுவரை நிகழ்ச்சியில் இணைந்து பதிவு கூட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த உற்சாகத்தை எப்பவும் இந்த தனலட்சுமி பரசுராமனுக்கு மறந்துட போகிறீங்க. எப்போவுமே இந்த உற்சாகம் தொடரணும். இதோ ஒலிக்கும் பாடல், நிறைவாக ஒலிக்கும் பாடல், திரைக்கான முயற்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் ஊட்டி வரை ஒரு படத்தை என்று.

திரைக்கலன் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழித்த பாடல் ஊட்டி வரை ஒரு படத்துலேருந்து ஒரு துள்ளலான இசையில் ஒரு அற்ப அட்டகாசமான பாடல் ஒழித்தது. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழித்த பாடல் பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் சந்திக்கும் வரை நம்ம சௌரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பான அறிவிப்பாளர் தனலட்சுமி பரசுராமன். நன்றி, வணக்கம்.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.